0: அன்பார்ந்த வானொலி இயேசுகிறே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த திங்கட்கிழமை தித்திக்கும் மத்திய வணக்கம். மொரிஷசு வானொலியில் நாடோறும் இந்நேரத்தில் ஒளிபரப்பாகும் உங்கள் முதலாவது இரண்டாவது தமிழ் நிகழ்ச்சியை கேட்பீர்கள். உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
0: திங்கட்கிழமை இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி. நம் மாதத்தின் ஆவணி மாதத்தின் 7ஆம் நாள் வாரத்தின் முதல் நாளான இந்த இனிய திங்கட்கிழமை மத்திய வேளையில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் அமைதியும் நலமும் நிறைந்த ஒரு சிறப்பான நாளாக அமையட்டும். எமது நிகழ்ச்சியில் இனிமையாக தொடங்கும் வகையில் இந்த பக்தி பாடல் சிவபெருமானை போற்றும் பாடலை அனைவரும் ஒன்றாக கேட்டு மகிழ்வோம். வருவாரோ வரம் தருவாரோ

0: வாழ்க தமிழ் வளர்க குரல் நெறி. இன்றைய குரல் அறட்டுப்பால் டிவி நியச்சம் Fear of Sin. தீவினி அச்சம் இதன் பொருள் தீய செயல்களை செய்வதற்கு அஞ்சுதல், தீய செயல்களின் விளைவுகளை உணர்ந்து அவற்றை தவிர்த்தல் என்பதாகும். இதோ குறப்பா, அறிவினுள் கல்லான் தலை என்ப தீய சிறுவார்க்கும் செய்யா உடல் பொருள். நமக்கு தீமை செய்ய நினைப்பவர்களுக்கும் நம் திரும்பி தீமை செய்யாமல் இருப்பதே அறிவு. எல்லாவற்றிலும் முதன்மையான உயர்ந்த அறிவாகும் என்பதே இதன் பொருளாகும். ஆங்கில மொழிபெயர்ப்பு, that is, to do no evil to enemies is considered the chief of all virtues. வாருங்கள், இக்குறப்பாக்களை நாங்கள் கேட்போம். பாரத்வாஜ் அவர்கள் இசையமைப்பில் அமைந்துள்ள தீவினை அச்சம் என்னும் குறப்பாக்களை இதோ கேளுங்கள். தீவினை அச்சம்
1: தீவினை அச்சம்
2: அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு.
1: Les méchants n'appréhendent pas, mais les bons appréhendent la vanité de faire du mal.

0: Sache que celui qui ne devient pas du chemin de la vertu ne fait pas de mal, ne connaîtra point de tourment.
1: தீவினியச்சம் நமக்கு கற்றுத்தரும் வாழ்க்கை பாடம். பிறருக்கு தீங்கு செய்யாது, ஏனெனில் நாம் செய்யும் தீவினையின் விளைவு நம்மை தொடர்ந்து வந்து சேரும். இது நல்ல செயல்களை செய்து பிறருக்கு நன்மை செய்து அறநெறியில் வாழ வேண்டும் என்று அழகான அறிவுரையை வழங்குகிறது. உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சியை தொடர்கிறது.
2: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி
1: அன்றைக்கும் இனியவை, இன்றைக்கும் இனியவை, என்றும் இனியவை. திரைப்பட வரிசையில் இதோ வரும் பூச்சி படத்து பாடல். உயிருக்குள்ளே உயிரை வைத்தார் ஹரிஷ் ராகவேந்திரா அவர்கள் குரலில்.

மத்திய நேரத்தில் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாக நிறைந்ததாகவும் அமைகிறது என்று நம்பிக்கையுடன் இந்த அருமையான பாடலை உங்களுடன் அளிக்கின்றோம்.

கண்மணி போன்றவளே, தாயை போன்ற அளவற்ற அன்பும் பாசமும் கொண்டவளே என்று அன்புடன் போற்றி பாடுவதாகும். இந்த வரிகளில் அன்பு, பாசம், மரியாதை மற்றும் தாய்மையின்

உங்களுக்காக சில பயனுள்ள வாழ்க்கை குறிப்புகள். உடல் நலத்தை கவனியுங்கள். சரியான நேரத்தில் உணவு, போதுமான தண்ணீர், நல்ல தூக்கம் மற்றும் நாள்தோறும் அதாவது தினந்தோறும் சிறிது உடற்பயிற்சி அவசியம். மன அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். எல்லாவற்றையும் மனதில் வைத்து கொண்டு கவலைப்படாமல் தேவையான நேரத்தில் மனதை பகிர்ந்து கொள்ளுங்கள். பொருளாதார அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். வருமானம், சேமிப்பு மற்றும் செலவு ஆகியவற்றை திட்டமிட்டு நடத்துவது எதிர்காலத்திற்கு பாதுகாப்பை தரும். உங்களுக்காக சிறிது நேரம் ஒடுக்குங்கள். ஆம் மங்கையரே, உங்களுக்காக சிறிது நேரம் ஒடுக்குங்கள். குடும்பத்தை கவனிப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு பிடித்த ஒரு நூல் வாசிப்பு பொழுது போக்கிக்கும் நேரம் கொடுங்கள். பெண் என்பவள் குடும்பத்தின் ஒளி மட்டுமல்ல, தன்னம்பிக்கை, அன்பு, அறிவு, பொறுமை ஆகியவற்றை தன் வாழ்க்கையும் சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கையும் அழகாக்கும் சக்தி. இது வரும் இந்த பாடல் அண்மையில் பாடப்பட்ட ஒரு பாடல். பூவாசம் புறப்பது பெண்ணே, அன்பே சிவம் படத்து பாடலாகும்.

0: நிகழ்ச்சியை தொடர்கிறது.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

என்ன சொல்ல அது, என்ன சொல்ல, கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்லை, நெஞ்சோடு நெஞ்சு பேச வார்த்தை இல்லை.

புயரகுமான் அவர்கள் இசையமைப்பின் அமைந்துள்ள சக்கரகத்தி படத்து பாடல் மதுஸ்ரீ குரல். இப்பாடலுக்கு தன் அழகு சீர்திருக்கம் கவி பேரரசு வைரமுத்துவின் வரிகள்.

நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய மங்கையருளின் நிகழ்ச்சி வினிய பாடலுடன் நிறைவு பெறும். இன்றிரவு 7 மணிக்கு இதே வானொலியில் இதே அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகும் உங்கள் 3வது தமிழ் நிகழ்ச்சி உங்கள் இசை அருவி நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் ராத்னா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். வணக்கம் நேர்களே, நன்றி.

ஆமாங்கியாரே உங்கள் நிகழ்ச்சியில் முடித்து வைத்தது. 2019 ஆண்டில் வெளிவந்த விசுவாசம் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு மனதை உருக வைக்கும் மிகவும் அழகான குடும்ப பாச ஒரு பாடலாகும்.

0: This is Radio Marches.
1: 您好
2: Assalamualaikum.
3: Kimchi Mauritius.
4: Namaskar.
5: Shrotalandariki Hrudayapurvaka Namaskaram.
6: Ungal anaivarukkum Vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: இசை அருவி புவனேஸ்வரியோடு
9: வணக்கம் அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பமான இசை அருவி எனும் நிகழ்ச்சி. இரவு நேரம் என்பது ஓய்வின் நேரம் மட்டுமல்ல, மன அமைதியையும் நல்ல நேரத்தையும் கழிக்கும் நேரம். முதலில் நம் அனைவரின் வாழ்விலும் நன்மையும் நலமும் நிலைத்திருக்க எல்லாம் வல்ல இறைவனை போற்றி ஓர் இனிய பக்தி பாடலை கேட்டு இன்றைய இசை அருவி நிகழ்ச்சியை தொடங்குவோம்.

இறைபுகழ் பாடிய அந்த இனிய பக்தி பாடலை கேட்டோம். இறைவனை நினைக்கும் மனம் எப்போதும் உறுதியானதாக இருக்கும். நம்பிக்கை உள்ள இடத்தில் பயமில்லை, அன்பு உள்ள இடத்தில் அமைதி நிலைக்கும். அந்த இனிய பக்தி உணர்வோடு இப்போது மனதை வருடும் திரைப்பட இசைகளை தொடர்ந்து கேட்டு மகிழ்வோமாக.

அன்பு நேயர்களே, இந்த இரவு உங்கள் குடும்பத்தினருடன் சில இனிய தருணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். கைபேசியை சற்று ஒதுக்கி வைத்து அருகில் இருப்பவர்களுடன் புன்னகையுடன் பேசுங்கள். வாழ்க்கையின் அழகான நினைவுகள் இப்படிப்பட்ட எளிய தருணங்களில் தான் பிறக்கின்றன. அந்த அழகிய தருணங்களுக்கு அடுத்த பாடலை கேட்போமாக.

பகல் எவ்வளவு பரபரப்பாக இருந்தாலும் இரவு நமக்கு அமைதியை பரிசளிக்கிறது. அதே போல் வாழ்க்கையிலும் சிரமங்களுக்கு பிறகு நிச்சயம் அமைதியும் மகிழ்ச்சியும் வரும். அதை நம்பி நல்ல எண்ணங்களோடு முன்னேறுவோம்.

நாமும் பொருளும் வாழ்க்கைக்கு தேவை. ஆனால் அன்பு, நம்பிக்கை, நேர்மை, பணிவு ஆகியவை வாழ்க்கையை உண்மையில் வளமாக்கும் செல்வங்கள். அந்த உயர்ந்த பண்புகளை நாம் அன்றாட வாழ்வில் வளர்த்துக் கொள்வோம். இப்போது ஒரு இனிய பாடலை கேட்போமாக.

வானொலி நேயர்களே, இசை அறுவீனம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி. இனிய இரவு வணக்கம்.

0: This is Radio Marxist.
1: 您好
2: ，Assalamualaikum.
3: Came to Mauritius.
4: Namaskar.
5: ஷோத்ரந்தரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
6: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
7: Radio Mauritius पर दिल से स्वागत है आप सभी का.